அளவில்லா உணர்வுகளை அரைப்பக்கத்தில் அடைத்து வைக்கும் ஆசையும் இருந்ததில்லை. உன் நெற்றி பரப்பில் என் விரல் தொடும்போதும், உன் கழுத்தில் பரவி என் மூச்சு சுடும்போதும், உன் உயிரை எழுப்பு நான் முத்தமிடும் போதும் புரிந்து கொள் என் பேரன்பை. சொல்லாத வார்த்தைகள் சுவையானவை, அர்த்தத்தில் அவை மட்டும்

கிரணமணியும் உதயமதிலுதிர்ந்து சாம சங்கீதம் சரண சரண பங்கஜங்கடேடி அழுதும் பிரேம சாயுஜ்யம் அசிதல் அசிதலாசியம் சரச மதுர சுமசரங்களெய்து அமிர்த பொழின பிரணய பரிதராகம் ஹிருதய தரளம் மலர்ந்து குஞ்சமாயி ஹரித புவன அனுபம